தட்டும் பொருளுக்கு துணுசுன்னு ஆயிடாது ஆயிடாது. ஜமுனக்கு தட்டுப்பார், ஜமுனக்கு தட்டுப்பார், நீதத்தை கருத்தை கூட்ட, நீதத்தை கருத்தை கூட்ட, ஹீதத்தை பீதத்தை கூட்ட, ஹீதத்தை பீதத்தை ஐசி சந்திரத்தை பண் இதுக்கு நாட்டு இதுக்கு நாட்டு இதுக்கு தோதிக்கு தோதிக்கு இதுக்கு தான்.